தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தஜ்ஜம் தகஜம் தகனம் தகரம் தத்து தங்கிரு தக்திருகிரு தத்தரி ததன தஜ்ஜனு ததனு தத்தினி ததினி தஜ்ஜனு.